0: போட்டு கிடிச்சு
1: என்னங்கிட்டம்
0: பொண்ணு சுத்தி பரத்தா நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கிரட்டா
1: இருக்குது.